தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தரி ததல தஜனு ததலு தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த